சரிகமகரி சதா பதனிதப சரிகமகரி சா பதனிதப சரிகமகரி சதா பதனிதப சரிகமகரி சாப்தனி நிதனி நிதனி நிதனி நிதனி தபமா.